0: சில புக்கா மதம் எவ்வளா முன்னிஞ்சி
1: ஹாய் எம்மா சக்கரேனா இருக்க.